0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரலகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்
3: కాంతిరేకలు కార్యక్రమంలో ఇప్పుడు విందాం ఓ సినీ గీతం.